சொக்கால பையனை பொறியில சஞ்சிடோனா சூப்பர் ஸ்டார் உண்டாடு கார்டோரு கத்தால பையனை லாரியில் பள்ளலோனா.